0: acknowledges and pays respect to the people of the Woiwurrung and Boonwurrung language groups of the Eastern Kulin Nations on whose unceded lands the Sin Studios stand. Sin would also like to extend this respect to the traditional custodians and peoples of the lands and waters our content reaches. It always was, and always will be, Aboriginal land.
1: இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கே உரித்தானது என்பதை உறுதியளிக்கின்றோம். நாம் அவர்களை தலை வணங்குகின்றோம்.
2: இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I'm fundamentally basically sorry.
3: வணக்கம் வணக்கம், இது தமிழன் மெல்பர்ன் ஆன் சென். யூஆர் ஜாயின் பை யர் ஹோஸ்ட் திரவணி அண்ட் வர்ஷினி. இன்னைக்கு வந்து நம்மளோட சீசனோட லாஸ்ட் எபிசோடுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ ஆன் அ குட்டி பிரேக். வி வில் பி பேக் அரவுண்ட் தி செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை ஆஃப் 2026. ஸோ ஒரு குட்டி வின்டர் பிரேக் எங்களுக்கு தேவை. ஸோ போயிட்டு நல்லா ரெஸ்ட் அப் ஆயிட்டு திரும்பி நாங்கள் வரப்போறோங்க. வி வில் பி பேக் வித் சம் அமேசிங் இன்டர்வியூஸ் அண்ட் அமேசிங் கண்டென்ட் ஃபார் யூ அலாங் த வே அஸ் வெல். As usual, if you have any comments, feedback, whatever it is that you'd like to tell us, please head to our socials, which is tamil.in.melbourne_sin. There you can message us directly and we can get in contact with you directly. Or if you want to be a part of this show, if there's anything interesting that you want to have us talk about on our show, please do let us know there as well. So today is going to be full songs done. Songs from basically throughout all of Tamil music industry's duration, I can say, from 90s to the 2000s, 2010s, and now the 2020s. So full range of music irukonga. So there's going to be no stopping with all the music today. So I hope you really enjoy this. For the next 2 hours, pure Tamil songs. Here we go.

0: தற்கொலை எண்ணம் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது 104 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுவதுதான். மறுமுனையில் உங்கள் மீது பிரியத்துடன் அக்கறை கொண்டு பேசி உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்காக அரசாங்க பணியாளர்கள் காத்திருக்கிறார்கள்.
1: இதை எப்பரா ஒரு பாட்டுக்கு நடுவில் சொல்லான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு படத்துக்கு நடுவில் தம்மடிக்கூடாது தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லாங்கிறப்ப இதையும் சொல்லலாம்.